0: ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: வெலவசாச பஹை வினாடி 45
0: லக்கண்ட ப்ரவர்த்தி சவசஹாய தியேட்டர் பலபுரத்துவன
2: சமத.

0: அனுத்துனாய் தசமபா அனுத்துனாய் தசமஹத லக்கண்ட ரேடியோ ITN சபே ஸ்ரீலங்கா ஹண்ட
1: ஸ்வாதீன புவத் எசனின் ஒபே ஜங்கம துரகதனேட கென்வா கெனிமட ITN நியூஸ் அலர்ட்ஸ் சிங்கள சேவாவ சக்ரிய கரகன்
2: மொபிடெல்லாம் ஆர்ஜே ஹிஸ்தரக் ITN எஸ்லெஸ் டைப் கர 2299 SMS கரன்ன.

சாது சாது சாது. கிருமிராஜ் 75 வருஷத்துக்கு அபிமானய இதாம் அபிமானின் சமரன் சீலு கட்டிது சூதானம் கிரகணித்தி அப்படி விசேஷன் மே முகத்தை சிட்டு பிலிவான்கம் லபினவா லக்கண்டு குவான் விதலியோசை சமஸ்து லோகவாசி பௌத்த பின்வத்துன் வெடுவேன் மே உத்தும் செப்பிரித் சச்சாயனிய சிரவணிய கிரியமே இடு அவகாஷய உதாக்கிறதென்ன மீட்டு சுலு வேலாவுக்கு பிராத்து கௌரவனிய மகா சங்கரத்னய நமஸ்கார் பூர்வக பிலிகனிமின் பிரித் மண்டபே வெத்து வெடம கிரவீம சிது கண்ணு லபுவா ஸ்ரீலாங்கே அவிஹிம்சக மினிசுன் நிதுக் நீரோகி மினிசுன் பிரிசாக் பாவட்ட பத்கிரிமே கௌரவனிய வகக்கீம சிய யுதுகம இட்டு கரமினோய் 1949 வசரே மே உத்துங்க கர்த்தவியட்டு முல்கள் தபன் எம் டி லிவேரிஸ் அமருத்துங்க மெத்துவன் ஆரம்பக்கல எம் டி லிவேரிஸ் அமருத்துங்க சஹா புத்திர சமாகம நோய்சே நாம் சமஸ்த ரட் லோகே ஹதுனாகத் கிருமிராஜ ஔஷத நிஷ்பாதனாகாரய லக்ஷ சங்கியாத மினிசுன் சூபத் கிரிமே கௌரவனீய புண்ணியவந்த வகக்கீம இட்டு கர திபினோ புறாவசர 75 மே மகாபொலவே ஜீவத்தின் மினிசுன் சூபத் பாவையிட பத்கிரிம வெனுவேன் கல மெஹவர அபிமானியின் செமரீம வெனுவேனுவை மே பின்கம சம்விதானே வண்ணி விசேஷேன்ம அது மே பின்கம சர்வராத்திரிக பரித்ராண தர்ம தேசனாவக் விதிகட்டு சம்விதானே வெத்தி அப்ப விசேஷேன் மதக்கரணவா மே 75 சங்வத்ஸ்ரீட்டு சமகாமீவு சுவிசேஷே கர்த்தவ்யன் கிஹிபியக் சிதுவினோ அப்பட்டு துப்தின லெட தேசமானிய மகாச்சாரி வைத்திய சுமனரத்ன அமருத்துங்க மகதா விசின் ரச்சித கிருதிய இவகிம ஹெலவித வன்ஷி சுமனரத்னே கிருதிய விமலசிரி அகலகட மகதா விசின் ரச்சனாக்கல சரித்தாபதானிய ஜனகத கிரிமத் மே பிங்கம் மாலாவட்ட சமகாமிவு விசிஷன்ம சிதுக்கரான் சியலு கட்டியது சூதானம் முனாம் வசர 75 அபிமானவத் இத்திஹாசி துல சிப்பியா குடினகு ஏ உத்தும் மேவர தமன்கே வகக்கீம கரகனிபின் எம் டி லிவேரிஸ் அமருத்துங்க சஹா புத்து சமாகம வத்மனிஹி சமஸ்த லோகையாட்டு சித சலசன இதாம கௌரவனிய ஆயத்தனையாக் பவட்ட பரிவர்த்தனைய கரானட்டு சிய தாயகத்வே கது கிரமீன் ரந்தன கலமனாக்கார அத்தியக்ஷு தேசமானிய மாச்சாரிய வைத்திய சுமன்ரத்ன அமருத்துங்க மதித்துமன் அபி இதாம கௌரவேன் செய்பாத் கரணோ இவகேம எதுமன்ட்டு சக்தியாக் வெமின் நியோஜ கலமனாக்கார அத்தியக்ஷிகா லெஸ் கட்டுயுத்து கரண வைத்திய ராகேஷ் மாலா அமருத்துங்க மெதினிய அபி இதாம கௌரவேன் மெமோதே செய்பாத் கரணோ கௌரவனிய மகா சங்கரத்னய மகா கௌரவேன் மே பிரித் மண்டபே வித்து வெடம கிரவிமின் நனத்துருவு அபி செத்திரித் சஜாயனிய ஆரம்ப கரண சூதானம் வின மோகத்து இதாம கௌரவேன் கௌரவனிய மகா சங்கரத்னேட்டு தஹத் பூஜா கிரமின் பிரித் பிங்கம சதஹா ஆராதனா கரண்ணட்டு மைதாம கௌரவேன் ஆராதனா கரணுவா எம் டி லிவேரிஸ் அமருத்துங்க சாபுத்து சமாகமே நொய்சினம் கிருமிராஜ ஔஷத நிஷ்பாதன ஆயத்தினே கலமனாக்கார அத்தியக்ஷ தேசமான்ய மகாச்சாரிய வைத்திய சுமனரத்ன அமருத்துங்க மெதித்துமணி உபத்துமன் அபிசியருதினா சாதுநாதிகது கரமின் மெபின்கமே சம்மாதம் கருவான் மெமோ